சுதந்திரம் உள்ளம் உலகம் உல்லாசம் சுகம் சுந்தரம் சுதந்திரம் உள்ளம் உலகம் உல்லாசம் சுகம் சுந்தரம் சுதந்திரம் உள்ளம் உலகம் உல்லாசம் சுகம் சுந்தரம் சுதந்திரம் உள்ளம் உலகம் உல்லாசம் சுகம் சுந்தரம் சுதந்திரம் உள்ளம் உலகம் உல்லாசம் சுகம் சுந்தரம் சுதந்திரம் உள்ளம் உலகம் உல்லாசம் சுகம் சுந்தரம் சுதந்திரம் உள்ளம் உலகம் உல்லாசம் சுகம் சுந்தரம் சுதந்திரம் உள்ளம் உலகம் உல்லாசம் சுகம்